0: ஆக்கிலாம். லீமா க ஆதிரம் சோசியல் பகி செலுலுலாக்கிலாம் இந்தோனேசியா.
1: Dari Jalan Imam Bonjol Sampang Madura, Pro 1, Kanal Informasi